0: 对，你那我行。
1: 啊，没接送。我老板家在这里还是换绿洲了。
0: 啊，我得去挖个盆，阿哥都完了。哎，可叫给你放一个梗，哎，你刚才干什么？什么？
1: 嗯，
0: 哎行，哎行。哎不，哎不要跟那些白友，哎不等白爷，我只要叫比我就过你。他们就过，哎不见那行不 ？Hello，
2: 哎干了，
0: 哎干了啥？
2: 也是。
0: 那么行，我关于不来这些朋友。
2: 也有不拉的关系。
0: 啊，干咪，那么罗拉欧，哎别把我
2: 打死。
0: 我不会的，我是那么的，但木瓜哎不行喽。
2: 啊，儿子，爸爸拉着你。
0: OK。
2: 你我是对的，别家有我你，我要的。
0: 嗯，阿兄，阿兄，阿兄，我拿水衣服，有眼睛管理眼嘞。阿兄，我叫起老干么老嘞？哎呀，老哥，还不明来也多。阿比老啦，把头把子容易老弄，马不能把没有。比如 number， 再非别不应，你阿是搞嘞？不呀。Eh wa gba ebo yin lodo iya olubodun te wa le ise wa wa gba pelu eri to daju tabi eh wa sori eto itawon akoni lojo mejo eleyi to ba ti ro yin lorun eya ke sare mu idam si bere ijejo alaafin atolofin Bori ata jise kamoro din. Oye ye bi. Wani ala fin ni oye oba. Ti wan jeni lu oyo. O toni. Wani olo fin je. Oruko oye lu. Ti. Ti a wan agba oye manje. Olo fin. Kolin oye lu. Ta wan agba lu manje. Odo fin. Olofin yato sodofin. Eti denyu. Iyato la ni alaafin. Ati olofin. Magana atajise elomi wole. Ade yemi misila ati. Wani alaafin ni. Eniti onipo. Eniti onipo. Olofin. Eni ti se to mojuto ipo ola en to mojuto en to ni iyato nipa alaafin oba ilu oyo olofin ile ife ni olofin ti se wa ile ife lo ti se wa sugbon ta ni nje ibona ti nje mu iwa ogun leye baba ni olofin bi alaafin se njoba loyo baba ife gba die won o lanfani ati gba tan ni olofin lo oto o se wa lati ilu le ife tori ti oni gan ba fe so bi olofin aye Bala fi se nje loyo. In lo lo fi na nje. La wan le bo mi. O lo fi. Isheri. Isheri o lo fi. O ba ti nje mbe. O lo fi ti isheri o lo fi ni. Taba ni ikan fi. Ati o lo fi. Ati ala fi. Eni to ni a fi. Ti ikan ba ti fi. Ni le yo ba. Pe kini ohun o to inu feun e la won oyinbo ti yo finish ka to ni nkan finish o tonu o pari o tan o to o tona tabi ofin ofin ofin to yo ba gbon e je ma lo le fun ibere won ti leyin feto itawon akoni 08.